ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. இப்போ சம்மர் வந்துடுச்சுன்னா ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி ஐஸ் கியூப் எடுத்துக்கிறோம். ஐஸ்னா நம்மளுக்கு ரொம்ப நார்மல். ஆனா ரெஃப்ரிஜரேட்டர் இல்லாத காலத்துல மட்ராஸ்ல ஐஸ் எப்படி வந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல நேச்சுரல் ஐஸ அமெரிக்கால இருந்து ஷிப்ல பேக் பண்ணி இந்தியாக்கு கொண்டு வந்தாங்க. இதுல மெயின் கேரக்டர் ஃப்ரெட்ரிக் டியூடர், அவரை ஐஸ் கிங்னு கூட கூப்பிட்டாங்க. தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி சீல ஷிப்ல வந்த ஐஸ ஹாட் மெட்ராஸ்ல ஒரு லக்ஷுரி ப்ராடக்ட். அந்த ஐஸ் ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ண பில்டிங் தான் நாம சென்னையில இருக்கிற ஐஸ் ஹவுஸ். இன்னைக்கு அது விவேகானந்தா ஹவுஸ்னு நமக்கு தெரியும். ஆனா ஒரு காலத்துல இந்த பில்டிங்குள்ள இம்பார்ட்டட் ஐஸ் பிளாக் ஸ்டோர் பண்ணிருந்தது. திங்க் பண்ணுங்க, நம்ம ஊர்ல ஒரு கிளாஸுக்கு ஐஸ் கிடைக்கிறதே ஒரு டெக்னாலஜிக்கல் வண்டர் மாதிரி இருந்த டைம். அப்புறம் ஆர்டிஃபிஷியல் ரெஃப்ரிஜரேஷன் டெவலப் ஆச்சு, ஐஸ் ஷிப்ல வர வேண்டிய அவசியம் போச்சு. சோ நம்ம லைஃப் சிம்பிள் ஆயிடுச்சு. இப்ப ஃப்ரீசர்ல ஐஸ் இருக்கிறது ரொம்ப ஆர்டினரி இல்ல. ஆனா ஒரு காலத்துல ஒரு ஐஸ் பிளாக் இட்செல்ஃப்னு லாங் டிஸ்டன்ஸ் ஜேர்னி இருந்தது. சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் நம்ம பக்கத்துல நடந்துட்டு இருக்கு, ஆனா நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரிஸோட திரும்ப வரலாம் அடுத்த பாட்டுக்கு அப்புறம். இது அஹல்யா எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. ஒவ்வொரு சிட்டிக்கு கீழையும் நம்ம பார்க்காத இன்னொரு சிட்டி இருக்கு. அது நம்ம காலடி கீழே இருக்கிற டைனி வேர்ல்ட். ஒரு ஆண்டை பார்த்தா ச்சே ஆண்ட் தானே அப்படின்னு கடந்து போயிடுவோம். ஆனா ரிசர்ச்சர்ஸ் ஒப்சர்வ் பண்ணும் போது சென்னை ஏரியால பல டிஃப்ரெண்ட் ஆண்ட் ஸ்பீஷஸ் இருக்கு. ஒரு ஸ்மால் பேட்ச் ஆஃப் சாயில கூட டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ், டிஃப்ரெண்ட் பிஹேவியர், டிஃப்ரெண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கலாம். ஆண்ட் காலனினா ஒரு ப்ராப்பர் சிட்டி மாதிரி. குவீன் இருக்கும், ஒர்க்கர்ஸ் இருக்கும், ஃபுட் சர்ச் பண்ற ஆண்ட்ஸ் இருக்கும். ஒரு ஆண்ட் ஃபுட் கண்டுபிடிச்சா அது தனியா சாப்பிட்டு போயிடுறது இல்ல, கெமிக்கல் ட்ரெயில் யூஸ் பண்ணி வேற ஆண்ட்ஸுக்கு ரூட் சொல்லும். ரெயின் வர்றதுக்கு முன்னாடி ஆண்ட் சடனா மூவ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்றத நம்ம நோட்டீஸ் பண்ணிருப்போம். சோ சாயில் மாய்ஸ்சர், டெம்பரேச்சர், ஃபுட் அவைலபிலிட்டி இவங்க சரௌண்டிங்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லி ரெஸ்பாண்ட் பண்ணும். இன்னும் இன்ட்ரெஸ்டிங் திங் என்ன தெரியுமா, ஆண்ட் சாயில மிக்ஸ் பண்ணும், ஆர்கானிக் மேட்டர் டீகம்போசஸ் ஆக ஹெல்ப் ஆகும், சில பிளான்ஸோட சீட்ஸ் ஸ்ப்ரெட் பண்ண கூட ரோல் பிளே பண்ணும். ஸோ நம்ம சென்னை ஒரு கான்கிரீட் சிட்டின்னு நினைக்கிறோம், ஆனால் அதே சிட்டிக்குள்ள நம்ம பார்க்காத ஒரு மினியேச்சர் எக்கோசிஸ்டம் கான்ஸ்டன்ட்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ உங்களோட வீடை எடுத்து பார்த்துக்கோங்களே, அங்கேயும் ஒரு டைனி ஆண்ட் இருக்கலாம், அவங்களோட ஒரு சிட்டி இருந்திருக்கலாம். அதே மாதிரி ஆஃபீஸ்லையும் உங்கள் காரில் கூட பைக்கில் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன குரூப் குரூப்பாக எக்கோ சிஸ்டம்ஸ் வளர்ந்துட்டு இருக்கு. இதை பற்றியெல்லாம் நம்ம யோசிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் யோசிக்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாட்டுக்கான டைம். இது அஹலி எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. சென்னை சென்ட்ரல் எக்மோர் இந்த ரெண்டு ரயில்வே ஸ்டேஷனும் நம்ம சிட்டியோட ஐடென்டிட்டி மாதிரி. ஆனா சென்னையோட ரயில்வே ஸ்டோரி இந்த ரெண்டு ஸ்டேஷன்ல மட்டும் ஸ்டார்ட் ஆகல. வணக்கம், இது அகலி எஃப்எம் 90.4 and this is RJ ஹீரா வித் யூ. ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் பத்தி யோசிச்சு பாருங்க. இது இந்தியாவோட ஓல்டஸ்ட் சர்வைவிங் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒண்ணு. மெட்ராஸ் பிரசிடென்சியில ரயில்வே டிராவல் டெவலப் ஆன ஏர்லி பீரியடோட இம்பார்ட்டன்ட் விட்னஸ் இந்த ஸ்டேஷன். இமேஜின் பண்ணுங்க, ட்ரெயின் ஜேர்னி இட் செல்ஃப் புதுசா இருந்த காலத்துல பீப்பிள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ட்ரெயின் பார்த்திருப்பாங்க. ஸ்டீம் என்ஜின், ஸ்மாக், விசில் இன்னைக்கு நமக்கு சினிமா சீன் மாதிரி தெரியும். ஆனா அப்ப அது ஆக்சுவல் ஃபியூச்சர். ரயில்வே வந்ததுனால டிராவல் மட்டும் ஈஸி ஆகல, பீப்பிள் மூவ்மெண்ட் சேஞ்ச் ஆச்சு, மார்க்கெட்ஸ் டெவலப் ஆச்சு, டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த சிட்டி கனெக்ட் ஆச்சு, பிசினஸ் மைக்ரேஷன்ஸ், ஜாப்ஸ் எல்லாமே ரயில்வே நெட்வொர்க்கோட க்ரோத்தோட கனெக்ட் ஆயிடுச்சு. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்னா ஜஸ்ட் ரயில் ஸ்டாப் இல்ல, அது ஒரு சிட்டியோட மெமரி பாயிண்ட். இன்னைக்கு நம்ம ட்ரெயின்ல ரஷ்ல டிராவல் பண்ணும்போது பிளாட்ஃபார்ம்ல நின்று 5 minutes கூட யோசிக்க மாட்டோம். ஆனா இந்த ட்ராக்ஸ் பல ஜெனரேஷனோட ஸ்டோரிஸ் கேரி பண்ணிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் நினைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவை, லைஃப் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நெக்ஸ்ட் டைம் ட்ரெயினில் டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது அகலி எஃப்எம் 90.4 and this is RG ஹீரோ வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. ஸோ இன்றைக்கி நம்ம சென்னை சிட்டிக்குள்ளே நிறைய ட்ராவல் பண்ணிட்டோம்ல. ஒரு ஐஸ் பிளாக் ஓஷன் க்ரோஸ் பண்ணி வந்த ஹிஸ்ட்ரி இருக்குது. நம்ம காலடி கீழே ஆன்ஸோட மினியேச்சர் வேர்ல்டு இருக்குது. ரயில்வே ட்ராக் பல ஜென்ரேஷனோட மெமரிஸை கேரி பண்ணுது. மோர் மார்க்கெட் மாதிரி பிளேசஸ் டிஸப்பியர் ஆனாலும் அவங்க ஸ்டோரிஸ் இன்னும் சர்வைவ் பண்ணுது. ஜார்ஜ் டவுனில் அமெரிக்கன் ஹிஸ்ட்ரி இருக்குது. பர்மா பஜார்ல மைக்ரேஷன் ஸ்டோரி இருக்குது. காசிமேட்டில் டானுக்கு முன்னாடியே ஒரு சிட்டி ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம தெரியாத ஒரு சயின்ஸ் நடந்துட்டே இருக்கு. நம்ம டெய்லி பார்க்குற சென்னைக்கு பின்னாடி நம்ம பார்க்காத சென்னை இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் சிட்டியில் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்க. ஒரு ஓல்ட் பில்டிங், ஒரு ரயில்வே ட்ராக், இல்லை ஒரு டைனி ஆண்ட், ஒரு ஃபிஷிங் போட், எது வேணாலும் ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ சென்னையை பார்க்கறது மட்டும் இல்லை, சென்னையை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கலாம். இது அகலிய எஃப்எம் 90.4. இவ்வளோ நேரம் உங்க கூட இருந்தது ஆர்ஜி ஹீரா. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸோட திரும்பவும் சந்திக்கலாம். அது வரைக்கும் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா சைனிங் ஆஃப் ஃப்ரம் அகலிய எஃப்எம் 90.4. இது நம்ம நேரம். பை பை. டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல்.

மாதிரி லவ்ல விழுந்துட்டா கேப்ப மாதிரி என்னத்த தாய் இது பாத்துக்கிச்சு என்ன கத்திக்கு இன்னைக்கு இது கைத மாதிரி மொக்க வாங்கிக்கு நான் தாங்க மாட்டேன் கஷ்டமுசா இது கழிச்சாடா இவன் லவ்ல காஞ்சி.